0: பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல் சேம சத்வைன்டம நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம்
1: மகாத்சே வேட சலசாதேன சிரித் மல்தம் பலா හොඳ සිරිත අවබෝධ කරගෙන මෙලොවද පරලොවද සැප සම්පත් හා කීර්තිය උදා කරගන්නා